ஜாக்கிரத தரன் தரன் தரத்து பாக பருத்து நை பருன் ஜன கே ஜன நன நன நன நன

கிடைத்த தருண தருண தருத்து பாக்கு பருத்து நெய் பருண ஜனக்கே ஜன நன நன நன